0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்த?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்த?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கேட்டு கேட்டு பழகுன, கத்து கட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்குற.
0: ஓ, நான் பேசலனா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.
2: கொஞ்சம் கொஞ்சம்
1: போவது உன்ன லவ் பண்ணி தொலைகிறேன்டா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ரோபோ படம் ரிலீஸ் ஆன அந்த காலத்தை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த டைம்ல யூடியூப் இல்ல, ரீல்ஸ் இல்ல, லிரிக்ஸ் வெப்சைட் எல்லாம் அவ்வளோ பாப்புலர் கிடையாது. போன் கூட எல்லாருக்கும் கிடையாது. டிவியில ஒரு பாடல் வந்தா உடனே நோட் புக் எடுத்து லிரிக்ஸ் எழுதுற அந்த ஜெனரேஷன் தான் என்னோட ஜெனரேஷன். கிளிமாஞ்சாரு, அரிமா அரிமா, காதல் அணுக்கள், இந்த மாதிரி பாடல்கள் வரும்போது மிஸ் பண்ணாம அதை வெயிட் பண்ணி அப்படியே இருந்துடுவோம். பாடல் முடியறதுக்குள்ள வரிகளை நோட் பண்றது, ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கம்பேர் பண்றது, அப்புறம் அதை பாட ட்ரை பண்றது, அது ஒரு செப்பரேட் ஹாப்பினஸ். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே ஒன் கிளிக்ல கிடைக்குது. ஆனா அன்னைக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கிடைக்கிற அந்த சந்தோஷம், அந்த எக்ஸைட்மெண்ட், அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸுக்கு ஈக்குவலா எதுவும் இல்லைன்னு நான் நம்புறேன். ஸோ சில பாடல்கள் கேட்டாலே நம்ம வயசு குறைந்து நம்ம ஸ்கூல் டேஸுக்கு எல்லாம் திரும்பி போயிடுவோம். ஸோ ரோபோ சாங் அப்படி ஒரு பாடல் எனக்கு. ஸோ இந்த மெஷின் மாதிரி நானும் டைம் டிராவல் பண்ண போறேன், என் கூட நீங்களும் சேர்ந்து வந்துடுங்க. ஸோ ரோபோ பாடல், தட் மீன்ஸ் நான் நினைக்கிற பாட்டு என்னன்னா, இரம்பிலே உரி இதயம் மூளைக்கு இதோ, அந்த பாட்டு. எஸ், ஏஆர் ரஹ்மானோட கம்போசிஷன்ல இருக்கிற இந்த பாட்டு. இந்திரன் படத்திலிருந்து நாம கேட்க போறோம். This is Ahalya FM and this is RJ.

നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள் இன்ஸ்டாகிராம்ல ஃபேமஸ் ஆகும், சில இடங்கள் மனசுல ஃபேமஸ் ஆகும். அப்படி ஒரு இடம் தான் சுந்தர பாண்டிபுரம். ஏன்னா நாங்க போயிருக்கேன், தென்காசி பக்கத்துல இருக்கிற இந்த அழகான ஊரு ஒரு டைம்ல சன்ஃபிளவர் ஃபீல்ட்ஸுக்கு ரொம்ப ஃபேமஸ். சீசன் டைம்ல போனா எல்லா பக்கமும் மஞ்சள் நிறத்துல சிரிக்கிற சூரியகாந்தி பூக்கள் நீங்க பார்க்க முடியும். போட்டோ எடுக்கிறவங்களுக்கு பாரடைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நேச்சர் லவர்ஸ்க்கு ஒரு ரிலாக்ஸேஷன், சிட்டி நாய்ஸ்ல இருந்து கொஞ்சம் பிரேக் வேணும்னா இந்த மாதிரி கிராமங்கள் தான் நம்மளுக்கு ரீசார்ஜ் கொடுக்கும். அங்க வெஜிடபிள்ஸ் கூட கம்மியான விலைக்கு கிடைச்சிருச்சு. அன்னைக்கு நான் தக்காளி, வெண்டைக்காய் அப்புறம் பூண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஸோ சுந்தர பாண்டிபுரங்கிறது ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை, ஸ்லோ லைஃபோட ஒரு அழகையும் அது சொல்லுது. ஸோ சுந்தர பாண்டிபுரத்தில் அன்னைக்கு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வந்தது தெரியுமா? அன்னியன் படத்தில் இருக்கிற குமாரி, எஸ் ஹரிஷ் ஜெயராஜ் கம்போஸ் பண்ண இந்த பாட்டு தான் இப்போ நாம கேட்க போறோம். நாம சுந்தர பாண்டிபுரம் போய் திரும்பி வருவோம். ஓகே, திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரோ வித் யூ ஆன் அஹல்யா FM. Stay tuned.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சரி, நீங்க சிலம்பம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வெறும் ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் இல்ல, தமிழர்களின் வரலாறும் அடையாளமும். நம்ம முன்னோர்களோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ண இந்த ஒரு கலையை இன்னைக்கு உலகம் முழுவதும் ரெக்கக்னிஷ் வாங்கிட்டு இருக்கு. சிலம்பம் பார்க்கும்போது ஸ்பீட், பேலன்ஸ், டிசிப்ளின் எல்லாம் சேர்ந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் மாதிரி தெரியும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சிலம்பம் நம்மளுக்கு சண்டை போட கத்து கொடுக்காது. நிறைய சாங்ஸ்ல சினிமாலெல்லாம் நாம இத சிலம்பத்தோட கொஞ்சம் கிளிம்சஸ் எல்லாம் பார்த்திருப்பேன். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சிலம்பம் நமக்கு சண்டை போட கத்து கொடுக்காது, கண்ட்ரோல், ஃபோக்கஸ், கான்ஃபிடன்ஸ் எல்லாம் கத்து கொடுக்குது. சோ அதனால தான் தமிழ் கல்ச்சரை பத்தி பேசும்போது சிலம்பம் மறக்க முடியாது. சோ இப்ப நாம பாட்டு கேட்க போறோம். எந்த படத்திலிருந்து? சிலம்பாட்டம் படத்திலிருந்து. சிலம்பாட்டம் பாட்டு கேட்டு திரும்பி வருவோம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரோ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. മുഖനക നട്പത് നട്പല നെഞ്ചത് അകനക നട്പത് നട്പാകും. இந்த வரி ஞாபகம் இருக்கீங்களா? எஸ், நான் இது முதல்ல கேட்டது இந்த பாடல்ல தான். பாய்ஸ் படத்துல டேட்டிங் சாங் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு, அதுல தான் நான் இது முதல்ல கேட்டேன். ஆனா இது வந்து திருக்குறள். எவ்வளவு அழகான ஒரு கருத்து. ஃபேஸ்ல சிரிச்சு பேசுறதெல்லாம் நட்பு இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்லறாரு. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? மனசுல இருந்து வரணும். கஷ்டத்துல கூட நம்ம பக்கம் நிக்கிற உறவு தான் நம்மளுக்கு நட்பு. பர்த்டே விஷஸ் அனுப்புறது ரொம்ப ஈஸி, ஆனா நாம அழுதுருக்கிற நேரத்துல பக்கத்துல உட்கார்ந்து ஆறுதல் சொல்றது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். அதனால ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் முக்கியம் இல்ல, ரியல் ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட் தான் முக்கியம். சோ இதுதான் இந்த கருத்தோட மீனிங். முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சது நகநக நட்பது நட்பாகும். எஸ், முகநக நட்பது நட்பல்ல, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. ஓகே, அப்போ என் கூட நீங்களும் சேர்ந்து இந்த கருத்தை படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சோ இப்ப நாம பாய்ஸ் படத்திலிருந்து இதே டேட்டிங் சாங் தான் கேட்க போறோம். சோ இந்த இந்த லைன்ஸ் அந்த பாட்டுல வரும்போது கொஞ்சம் கவனமா கேளுங்க. திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சின்ன வயசுல நீங்க இந்த ஸ்டோரி கேட்டிருக்கீங்களா, மொயலும் ஆமையும் கதை கேட்டிரு போல. மொயல் ரொம்ப ஃபாஸ்ட், ஆமை ரொம்ப ஸ்லோ, ஆனா ஜெயிச்சது யாரு? ஆமை. சோ வாழ்க்கையிலும் அதுதாங்க, எல்லாரும் நம்மளுக்கு ரேஸ்ல ஓடணும் தான் கத்து கொடுத்துருக்கேன். கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட் பண்ணி நிம்மதியாக போங்கன்னு யாரும் சொல்லி கொடுத்ததில்ல. எல்லாம் உடனே நடக்கணும்னு ஆசைப்படுறோம், இன்ஸ்டன்ட் ரிசல்ட் வேணும்னு நினைக்கிறோம். ஸோ சில விஷயங்களுக்கு நேரம் தேவை, சில விஷயங்களுக்கு இல்லை, நல்ல விஷயங்களுக்கு நேரம் தேவைன்னு நான் நம்புகிறேன். பொறுமை இருந்தாலே ஸ்ட்ரெஸ் குறையும், முடிவுகள் நல்லா இருக்கும். ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் கரியராக இருந்தாலும் பொறுமை ஒரு சூப்பர் பவர் மாதிரி, ஆனால் அதை கத்துக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, பொறுமை கசப்பு ஆனா அதன் பலன் இனிப்பு. கேட்டிருக்கீங்களா? எஸ், அப்போ பொறுமையா எல்லாத்தையும் பண்ணுங்க. எல்லாத்தையும் பொறுமையா பண்ணா ரொம்ப அதிகமா என்ஜாய் பண்ணி செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுமைக்காக இப்போ ஒரு பாட்டு, ஆட்டோகிராஃப் படத்திலிருந்து ஒவ்வொரு பூக்களுமே பாட்டு, என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பாட்டு தான் அடுத்ததாக நம்ம கேட்க போறோம் ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரோ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. മൈ ഒക്ടോബസ് ടീച്ചർ அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு, பாத்திருக்கீங்களா நீங்க? முதல்ல டைட்டில கேட்டப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தெரிஞ்சது, என்னது ஒக்டோபஸ் எப்படி டீச்சர் ஆக முடியும் அப்படின்னு. ஒக்டோபஸ்னா தெரியும்ல, நம்ம கடல்ல பாக்குற நிறைய ஹேம்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஒரு கிரீச்சர். ஒக்டோபஸ் எப்படி டீச்சர் ஆகும்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்துப்பதான் தெரிஞ்சது, நேச்சர் கிட்ட இருந்து எவ்வளவு கத்துக்கலான்னு. ஒரு மனிதனும் ஒரு ஒக்டோபஸுக்கும் இடையில உருவான ஒரு போண்டை ரொம்ப அழகா காட்டிருக்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. ஸோ நீங்க பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ரி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பேஷன்ஸ், ட்ரஸ்ட், அப்சர்வேஷன், இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா சொல்ற மாதிரி நம்மளால யோசிக்கவே முடியாது. எப்படி ஒரு ஒக்டோபஸும் ஒரு ஒரு மனுஷனும் சேர்ந்து ஒரு போண்ட் உருவாக்கலாம், எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வளரலாம், இதெல்லாம் நம்மளுக்கு யோசிக்கவே முடியாது. ஆனா இது வந்து ட்ரூவா எடுத்திருக்கிற ஒரு ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ கண்டிப்பா பாருங்க. சில நேரங்களில் புக்ஸை விட நேச்சர் தான் பெரிய டீச்சர்னு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி நம்மளுக்கு புரிய வைக்கிறது. ஸோ இப்போ எந்த பாட்டு கேட்கலான்னு கேட்டா இந்த படம் ஞாபகத்துக்கு வருது. அன்னியன் படத்துல ஒரு பாட்டு இருக்குல்ல, கண்ணும் கண்ணும் நோக்கி, அதுல என்ன சொல்றாங்க, ஆக்டோபஸ் வீரர்களால் சுருட்டி விட்டால். எஸ், ஆக்டோபஸ் சொன்ன உடனே அந்த பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. This is RG Hira with you on Ahliya FM. Stay tuned.